சைவம்.டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே.வி. நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: விஸ்ராமோயம் முனீந்திராணாம் புராதன வட சிவா. வித்யாசாஃலத்தோ விஸ்தரிலின ஜானவருஷமே சதாசிவுடு. அலசின ஜீவனுக்கு ஜானானந்த சாந்த்வனனு அந்தேதே சிவத்வம். ஆ சிவதத்வாண்ணி ஆசிரயச்சி சேததீரடமே ஜீவிதானிக்கு பரமாவதி, ஜீவுனிக்கு பரமார்த்தம்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். தி டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம், பிரசன்டட் பை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரஹ, குருசாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். நமசிவாபியாம் நவயௌவனாப்யாம் பரஸ்பராஸ்ரிஷ்ட வபுர்த்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: तस्य देशं हुस्तत्र तस्मै फलप्रदहं स्वहस्ताल्लिखिते यन्त्रे स्थावरात् आवकृत्रिमे आवाह्य पूजयेच्छम्भं षोडशैर् उपचारकैः त्वमैश्वर्यमाप्नोति ज्ञानमभ्यासतो भवेत् देवैजर्षिभिश्चापि स्वात्मसिद्ध्यर्थमेव हि समन्त्रेणात्महस्तेन कृतं यच्छुद्धमण्डले शुद्धभावनया चैव स्थापितं लिङ्गमुत्तमं तल्लिङ्गं पौरुषं प्राहुस्तत्प्रतिष्ठितमुच्यते तल्लिङ्गं पूजया नित्यं पौरुषैश्वर्यमाप्नुयात् महद्भिर्ब्राह्मणैश्चापि राजभिश्च महाधनैः शिल्पिना कल्पितं लिङ्गं मन्त्रेण स्थापितं जयत् प्रतिष्ठितं प्राकृतं हि प्राकृतैश्वर्यभोगदं यदूर्जितं च नित्यं च तद्धि पौरुषमुच्यते यद्दुर्बलमनित्यं च तद्धि प्राकृतमुच्यते लिङ्गं नाभिस्तदा जिह्वा नासाग्रं च जिघाक्रमात् कट्यादिशुत्रिलोकेषु लिङ्गमाध्यात्मिकं चरम् पर्वतं पौरुषं प्रोक्तं भूतलं प्राकृतं विदुः वृक्षादि पौरुषं ज्ञेयं गुल्मादि प्राकृतं विदुः पाष्टिकं प्राकृतं ज्ञेयं शालीगोधूम पौरुषम् ऐश्वर्यं पौरुषं विद्यात् अणिमाद्यष्टसिद्धिदं सुस्त्रीधनादि विषयं प्राकृतं प्राहुरास्तिकाः प्रथमं चरलिङ्गेषु रसलिङ्गं प्रकथ्यते रसलिङ्गं ब्राह्मणानां सर्वाभीष्टप्रदं भवेत् बाणलिङ्गं क्षत्रियाणां महाराज्यप्रदं शुभं स्वर्णलिङ्गं तु वैश्यानां महाधनपतिस्त्वदं शिलालिङ्गं तु शूद्राणां महाशुद्धिकरं शुभं स्फाटिकं बाणलिङ्गं च सर्वेषां सर्वकामदं स्वीयाभावेऽन्यदीयं तु पूजायां न निषिध्यते स्त्रीणां तु पार्थिवं लिङ्गं सभर्तॄणां विशेषतः विधवानां प्रवृत्तानां स्फाटिकं परिकीर्तितं विधवानां प्रवृत्तानां रथलिङ्गं विधिष्यते बाल्ये वा यौवने वापि वार्धके वापि सुव्रताः शुद्धस्फटिकलिङ्गं तु स्त्रीणां सत्सर्वभोगदं प्रवृत्तानां पीठपूजा सर्वाभीष्टप्रदा भुवि पात्रेणैव प्रवृत्तस्तु सर्वपूजा समाचरेत् अभिषेकान्ते च नैवेद्यं शाल्यन्नेन समाचरेत् पूजान्ते स्थापये लिङ्गं सम्पुटेषु पृथग्गृहे करपूजा निवृत्तानां सुभोज्यं तु निवेदयेत् निवृत्तानां परं सूक्ष्मं लिङ्गं मे विधिष्यते विभूत्यभ्यर्चनं कुर्याद् विभूतिं च निवेदयेत् पूजां कृत्वा तल्लिङ्गं शिरसा धारयेत् सदा विभूतित्रिविधा प्रोक्ता लोकवेदशिवाग्निभिः लोकाग्निजमधोभस्म द्रव्यशुद्ध्यर्थम् आवहेत् मृद्दारुलोहरूपाणां धान्यानां च तथैव च तिलादीनां च द्रव्याणां वस्त्रादीनां तथैव च तथा पर्युषितानां च भस्मना शुद्धिरिष्यते श्वादिभिर्दूषितानां च भस्मना शुद्धिरिष्यते सजलं निर्जलं भस्म यथा योग्यं तु योजयेत् वेदाग्निजं तथा भस्म तत्कर्मान्तेषु धारयेत् मन्त्रेण क्रिययाजन्यं कर्माग्नौ भस्मरूपधृक् तद्भस्मधारणात् कर्म स्वात्मन्यारोपितं भवेत् अघोरेणात्ममन्त्रेण बिल्वकाष्ठं प्रदाहयेत् शिवाग्निर् इति सम्प्रोक्तस्तेन दग्धं शिवाग्निजं कपिला गोमयं पूर्वं केवलं गव्यमेव वा शम्यश्वत्थपलाशान् वा वतारग्वद बिल्वकान् शिवाग्निना दहेच्छुद्धं तद्वै भस्म शिवाग्निजं दर्भाग्नौ वा दहेत्काष्ठं शिवमन्त्रं समुच्चरन् सम्यक् संशोध्य वस्त्रेण नवकुम्भे निधापयेत् दीप्त्यर्थं तत्तु सङ्ग्राह्यं मान्यते पूज्यतेऽपि च भस्मशब्दार्थ एवं हि शिवः पूर्वं तथा करोत् यथा स्वविषये राजा सारं गृह्णाति यत्करम् यथा मनुष्या सत्यादीन् दग्ध्वा सारं भजन्ति वै यथा हि जाठराग्निश्च भक्ष्यादीन् विविधान् बहून् दग्ध्वा सारतरं सारा स्वदेहं परिपुष्यति तथा प्रपञ्चकर्तापि स शिवः परमेश्वरः स्वाधिष्ठेयप्रपञ्चस्य दग्ध्वा सारं गृहीतवान् दग्ध्वा प्रपञ्चं दग्भस्म स्वात्मन्यारोपयच्छिवः उद्धूलनस्य व्याजेन जगत्सारं गृहीतवान् स्वरत्नं स्थापयामास स्वकीये हि शरीरके केशमाकाशसारेण वायुसारेण वै मुखम् हृदयं चाग्निसारेण त्वपां सारेण वै कटिं जानू चावनिसारेण तद्वत्सर्वं तदङ्गकं ब्रह्मविष्णोश्च रुद्राणां सार चैव त्रिपुण्ड्रकं तथा तिलकरूपेण ललाटान्ते महेश्वरः भवृद्ध्या सर्वमेतद्धि मन्यते स्वयमित्यसौ प्रपञ्चसार सर्वस्वम् अनेनैव वशीकृतम् तस्मादस्य वशीकर्ता नास्तीति स शिवस्मृतः यथा सर्वमृगाणां च हिंसको मृगसिंसहिंसकः अस्य हिंसामृगो नादि तस्मा सिंह इतीरितः शं नित्यं सुखमानन्दम् इकारः पुरुषस्मृतः। வகாரஹ சக்திரமிருதம் மேலனம் சிவ உச்சதே தஸ்மாதேவம் ஸ்வமாத்மானம் சிவம் கிருத்வார்ச்சயேத் சிவம் தஸ்மாதுத்தூலனம் பூர்வம் த்ரிபுண்ட்ரம் தாரயேத் பரம் பூஜா காலே ஹி சஜலம் சுத்யர்த்தம் நிர்ஜலம் பவேத் திவா வா யதி வா ராத்ரௌ நாரீ வாதனரோபி வா பூஜா தம் சஜலம் பஸ்ம த்ரிபுண்ட்ரே நைவ தாரயேத் த்ரிபுண்ட்ரம் சஜலம் பஸ்ம த்ருத்வா பூஜாம் கரோதி யஹ சிவ பூஜா பலம் சாங்கம் தஸ்யை விஹி சுநிஷ்சிதம் பஸ்ம வை சிவ மந்த்ரேன த்ருத்வா யத்யாஸ்ரமீ பவேத் சிவாஸ்ரமீதி சம்ப்ரோக்த சிவைக பரமோ யத சிவவிரதைக நிஷ்டஸ்ய நாசௌசம் நச சூதகம் நலாட்டேக்னேசிதம் பஸ்ம திலகம் தாரயேன்மிருதா ஸ்வஹஸ்தாத் குருஹஸ்தாத் வா சிவபக்தஸ்ய லக்ஷணம் குணான் ருந்த இதி ப்ரோக்தோ குருஷப்தஸ்ய விக்ரஹம் சவிகாராந்த் ராஜசாதீன் குணான் ருந்தே வ்யபோஹதீம் குணாதீதஸ் பரசிவோ குருரூபம் சமாசிரஹம் குணத்ரயம் வ்யபோஹாக்ரே சிவம் போதயதீரிதஹம் விஷ்வஸ்தானாம் தி சிஷ்யானாம் குருரித்யபிதீயதே தஸ்மாத் குருஷரீரம் தூ குருலிங்கம் பவேத் புதஹ குருலிங்கஸ்ய பூஜா தூ குருசுஸ்ரூஷணம் பவேத் ஹ்ருதம் கரோதி சுஸ்ரூஷா காயேன மனசா கிரா உக்தம் யத் குருணா பூர்வம் சக்யம் வா சக்யமேவ வா கரோத்யேவ ஹி பூதாத்மா பிராணைரபி தனைரபி தஸ்மாத் வை சாசனே யோக்ய சிஷ்ய இத்யபிதீயதே சரீராத்யர்த்தகம் சர்வம் குரோர் தத்வா சுசிஷ்யக அக்ரபாகம் நிவேத்யாக்ரே புஞ்சீயாத் குர்வனுஜ்ஞயா சிஷ்யப் புத்ர இதி ப்ரோக்த சதா சிஷ்யத்வ யோகத ஜிஹ்வாலிங்கான் மந்த்ர சுக்ரம் கர்ணயோனோ நிஷிச்ய வை ஜாதப் புத்ரோ மந்த்ர புத்ரஸ் பிதரம் பூஜயேத் குரும் நிமஜ்ஜயதி புத்ரம் வை சம்சாரே ஜனகஸ் பிதா சந்தாரைதி சம்சாராத் குருர்வை போதகஸ்பிதா உபயோரந்தரம் ஞாத்வா பிதரம் குருமர்ச்சயேத் சிருங்கசுஸ்ரூஷயா சாபி தனாதி ஸ்வாஜிதைர் குரும் பாதாதிகேஷ பர்யந்தம் லிங்கான்யங்கானி யத் குரோ தனரூபை பாதுகாதி பாதசங்கிரஹநாதிபிஹ ஸ்நானாபிஷேக நைவேத்யைர் போஜனைஶ்ச ப்ரபூஜயேத் குரு பூஜைவ பூஜா ஸ்யாத் சிவஸ்ய பரமாத்மனஹ குருசேஷம் தூ யத் சர்வம் ஆத்மசுத்திகரம் பவேத் குரோசேஷிவோச்சிஷ்டம் ஜலமன்னாதிநிர்மிதம் சிஷ்யானாம் சிவபக்தானாம் கிராஹ்யம் போஜ்யம் பவேத்விஜாஹ குருவனுஜ்ஞாவிரஹிதம் சோரவத் சகலம் பவேத் குரோரபி விசேஷஜ்ஞம் யத்னாத் கிருண்ஹீதவை குரும் அஜ்ஞானமோசனம் சாத்யம் விசேஷஜ்ஞோ ஹி மோசக ஆதௌச விக்னசமனம் கர்த்தவ்யம் கர்ம பூர்த்தயே நிர்விக்னேன க்ருதம் சாங்கம் கர்ம வை சஃபலம் பவேத் தஸ்மாத் சகல கர்மாதௌ விக்னேஷம் பூஜயேத் புதஹ சர்வபாதானிவிருத்யர்த்தம் சர்வான் தேவான்யதே புதஹ ஜ்வராதி க்ரந்தி ரோகா ச பாதா ஹ்யாத்யாத்மிகி மதா பிசாச ஜம்புகாதீனாம் வல்மீகாத்யுத்பவே ததா அகஸ்மாதேவ கோதாதி ஜந்தூனாம் பதனேபி ச க்ருஹே கச்சப சர்பஸ்த்ரீ துர்ஜனா தர்சனேபி ச விருக்ஷநாரீகவாதீனாம் பிரசூதி விஷயேபி ச பாவீ துக்கம் சமாயாதி தஸ்மாத் தே பௌதிகா மதாஹ அமேத்யாச நிபாதஶ்ச மஹாமாரீ ததைவ ச ஜ்வரமாரீ விசூச்சிஶ்ச கோமாரீ ச மசூரிகா ஜன்மக்ஷத்ரஹ சங்க்ராந்தி க்ரஹயோகாஹ ஸ்வராசிகே துஸ்வப்னதர்ஷனாத்யா ச மதாவை ஹ்யாதிதைவிகாஹ சவசாண்டால பதித ஸ்பர்ஷாத் அந்தர்க்ருஹே கதே ஏதாதிருஷே சமுத்பன்னே பாவி துக்கஸ்ய சூசகே சாந்தி யஜ்ஞம் து மதிமான் குர்யா தத்தோஷ சாந்தயே தேவாலயேத கோஷ்டே வா சைத்யே வாபி க்ருஹாங்கனே பிரதேசோன்னதம் திஷ்ணியே வை திஹஸ்தே ச ஸ்வலம் க்ருதே பாரமாத்ரம் வ்ரீஹி தான்யம் பிரஸ்தாப்ய பரிசிருத்ய ச மத்தே விலிக்ய கமலம் ததா திக்ஷு விலிக்ய வை தந்துனா வேஷ்டிதம் கும்பம் நவகுகுலுதூபிதம் மத்தே ஸ்தாப்ய மகாகும்பம் ததா திக்ஷ்வபி விநியசேத் சநாலாம்ரக கூர்ச்சாதீன் கலசாம் ச ததாஷ்டசு பூரயேன்மந்திர பூதேன பஞ்சத்ரவ்யசிதேன ஹி பிரக்ஷிபேன்னவரத்னானி நீலாதீன் க்ரமஷஸ்ததா கர்மஜம் கர்மஜம் சபத்னீகம் ஆச்சாரியம் வரையேத் புத சுவர்ண பிரதிமாம் விஷ்ணோ இந்திராதீனாம் ச நிக்ஷிபேத் த சிரஸ்கே மத்ய கும்பே விஷ்ணு மாவாஹ்ய பூஜயேத் பிராகாதிஷு யதா மந்திரம் இந்திராதீன் க்ரமசோ யஜேத் தத்தன்னாம்னா சதுர்த்தியாம் ச நமோந்தேன யதா க்ரமம் ஆவாஹனாதிகம் சர்வம் ஆச்சாரியேனைவ காரயேத் ஆச்சாரிய மிருத்விஜா சார்தம் தன்மந்திரான் பிரஜபேச்சதம் கும்பஸ்ய பச்சிமே பாகே ஜபான் தேஹோமமாச்சரேத் கோட்டிம் லக்ஷம் சஹஸ்ரம் வா சதமஷ்டோத்தரம் புதாஹ ஏகாஹம் வா நவாஹம் வா ததா மண்டலமேவ வா யதா யோக்யம் ப்ரகுர்வீத காலதேசானுசாரதஹ ஷமீ ஹோமஶ்ச சாந்த்யர்த்தே வ்ருத்யர்த்தே ச ஃபலாசகம் சமிதன்னாஜ்யகைர்த்ரவ்யைர்நாம்னா மந்த்ரேன வாஹுனேத் ப்ராரம்பே யத்க்ருதம் த்ரவ்யம் த தத்கிரியாந்தம் சராசரேத் புண்ணியாஹம் வாசயித்வாதே தினே சம்ப்ரோக்ஷயே ஜலைஹி ப்ராஹ்மணான் போஜயேத் தஸ்யா வியாவதாஹுதி சங்கயா ஆச்சார்ய ச ஹவிஷ்யாசி ருத்விஜஸ்ச பவேத் புதாஹ ஆதித்யாதீன் கிரஹாநிஷ்ட்வா சர்வ ஹோமாந்த ஏவஹி ருத்விக்யோ தக்ஷிணாம் தத்யான் நவரத்னம் யதா க்ரமம் தசதானம் ததக் குர்யாத் பூரிதானம் ததப் பரம் பாலானாம் உபவீதானாம் கிரஹிணாம் வனினாம் தனம் கன்யானாம் ச சபர்த்ருணாம் விதவானாம் ததப் பரம் தந்திரோபகரணம் சர்வம் ஆச்சாரியாய நிவேதயேத் உத்பாதானாம் ச மாரீனாம் துக்கஸ்வாமீ யமஸ்ப்ருத தஸ்மாத் யமஸ்ய ப்ரீத்யர்த்தம் காலதானம் பிரதாபயேத் சதநிஷ்கேன வா குர்யாத் தசநிஷ்கேன வா புனஹ பாஷாம் குஜதரம் காலம் குர்யாத் புருஷரூபினம் தத்ஸ்வர்ண பிரதிமாதானம் குர்யாத் தட்சிணயா சஹ திலதானம் ததக் குர்யாத் பூர்ணாயுஷ்ய பிரசித்தயே ஆஜ்யாவேக்ஷணதானம் ச குர்யாத் வியாதி நிவர்த்தயே சஹஸ்ரம் போஜயேத் விப்ரான் தரித்ரஸ் சதமேவ வா வித்தாபாவே தரித்ரஸ்து யதா சக்தி சமாசரேத் பைரவஸ்ய மஹாபூஜாம் குர்யாத் பூதாதிசாந்தயே மகாபிஷேகம் நைவேத்யம் சிவஸ்யாந்தே து காரயேத் ப்ராஹ்மணான் போஜயேத் பஸ்யாத் பூரி போஜன ரூபதஹ ஏவம் கிருதேன யஜ்ஞேன தோஷ சாந்திமவாப்னுயாத் சாந்தி யஜ்ஞமிமம் குர்யாத் வருஷே வருஷேத் ஃபால்குனே துர்தர்ஷனாதௌ சத்யோ வை மாத மாத்ரே சமாச்சரேத் மகாபாபாதி சம்ப்ராப்தௌ குர்யாத் பைரவ பூஜனம் மகாவியாதிசமுத்பத்தௌ சங்கல்பம் புனராச்சரேத் சர்வாபாவே தரித்ரஸ்து தீபதானமதாச்சரேத் ததப்யசக்த ஸ்நாத்வா வை யத்கிஞ்சித் தானமாச்சரேத் திவாகரம் நமஸ்குர்யாத் மந்த்ரே மந்த்ரேண அஷ்டோத்தரம் சதம் சஹஸ்ரமயுதம் லக்ஷம் கோடிம் வா காரயேர்புதஹ நமஸ்காராத்ம யஜ்ஞேன துஷ்டாஸ்யுஸ் சர்வதேவதாஹ த்வத்ஸ்வரூபேர்பிதா புத்திர் நதே சூன்யே ச ரோஜதே யாசாஸ்யத் அஹம் தேதி தயி திருஷ்டே விவர்ஜிதா நம்னோஹம் ஹி ஸ்வதேஹேன போ மஹாம் ஸ்வம் அதி பிரபோ நசூன்யோ மத்ஸ்வரூபோ வை ததாசோஸ்மி சாம்ப்ரதம் யதா யோக்யம் ஸ்வாத்மயஜ்ஞம் நமஸ்காரம் ப்ரகல்பயேத் அதாத்ர சிவ நைவேத்யம் தத்வா தாம்பூலமாஹரேத் சிவ பிரதக்ஷிணம் குர்யாத் ஸ்வயம் அஷ்டோத்தரம் சதம் சஹஸ்ரமயுதம் லக்ஷம் கோடிம் மன்யேன காரயேத் சிவ பிரதக்ஷிணா சர்வம் பாதகம் நஷ்யதி க்ஷணாத் துக்கஸ்ய மூலம் வியாதிர்ஹி வியாதேர் மூலம் ஹி பாதகம் தர்மே நைவ ஹி பாபானாம் அபனோதனமீரிதம் சிவோ தேசக்ருதோ தர்ம க்ஷம பாப வினோதனே அத்யக்ஷம் சிவதர்மேஷு பிரதக்ஷிணமிதீரிதம் க்ரியயா ஜப ரூபம் ஹி பிரணவம் து பிரதக்ஷிணம் ஜனனம் மரணம் த்வந்த்வம் மாயா சக்கரமிதீரிதம் சிவஸ்ய மாயா சக்ரேஹி பலிபீடம் ததுச்சதே பலிபீடம் சமாரப்ய பிராதக்ஷிண்யக்ரமேண வை பதே பதாந்தரம் கத்வா பலிபீடம் சமாவிஷேத் நமஸ்காரம் ததக்குர்யா பிரதக்ஷிணமிதீரிதம் நிர்கமா ஜனனம் பிராப்தம் நமஸ்வாத்ம சமர்ப்பணம் ஜனனம் மரணம் த்வந்தம் சிவமாயா சமர்ப்பிதம் சிவமாயார்ப்பித த்வந்தோ ந புனஸ்த்வாத்மபாக் பவேத் யாவத் தேஹம் க்ரியாதீன சஜீவோ பத்த உச்சதே தேஹத்ரய வசீகாரே மோக்ஷ இத்யுச்யதே புதைஹி மாயா சக்ர பிரணேதா ஹி சிவ பரம காரணம் சிவமாயார்ப்பித த்வந்தம் சிவஸ்து பரிமார்ஜதி சிவேன கல்பிதம் த்வந்தம் தஸ்மின்னேவ சமர்ப்பயேத் சிவஸ்யாதி பிரியம் வித்யா பிரதக்ஷிணம் நமோ புதாஹ பிரதக்ஷிண நமஸ்காரா சிவஸ்ய பரமாத்மன ஷோடசைருபசாரைச்ச கிருதா பூஜா ஃபலப்ரதா பிரதக்ஷிணானி விநாஷ்யம் ஹி பாதகம் நாஸ்தி பூதலே பிரதக்ஷிணா விநாஷ்யம் ஹி பாதகம் நாஸ்தி பூதலே தஸ்மாத் பிரதக்ஷிணேனைவ சர்வ பாபம் விநாசயேத் சிவ பூஜா பரோ மௌனி தஸ்ய சத்யாதி குணசம்யுத கிரியா தபோ ஜபஜ்ஞான தியானேஷ்வைகைகமாச்சரேத் ஐஸ்வர்யம் திவ்ய தேஹஸ்ச ஜ்ஞானம் அஜ்ஞான சம்சய சிவசாநித்யம் இத்யதத் க்ரியாதீனாம் ஃபலம் பவேத் கரணேன ஃபலம் யாதி தமஸ பரிஹாபனாத் ஜன்மனஸ் பரிமார்ஜித்வாத் ஞபுத்யா ஜனிதானிவ யதா தேஹம் யதா காலம் யதா தேஹம் யதா தனம் யதா யோக்யம் ப்ரகுர்வீத க்ரியாதீம் சிவபக்திமான் ஞாயாஜிதம் சுவித்தேன வசேத் பிராஜ்ஞ சிவஸ்தலே ஜீவஹிம்சாதிரஹிதம் அதிக்லேஷ விவர்ஜிதம் பஞ்சாட்சரேன ஜப்தம் ச தோயமன்னம் விதுசுகம் அதவாஹுர் தரித்ரஸ்ய பிக்ஷாண்ணம் ஞானதம் பவேத் சிவபக்தஸ்ய பிக்ஷாண்ணம் சிவபக்தி விவர்தனம் சம்புசத்ரமிதி ப்ராஹுர் பிக்ஷாண்ணம் சிவயோகினஹ येन केनाप्युपायेन यत्र कुत्रापि भूतले शुद्धा न भुक्सदा मौनी रहस्यम् न प्रकाशयेत् प्रकाशयेत्तु भक्तानां शिवमाहात्म्येव हि रहस्यम्। शिवमन्त्रस्य शिवो जानाति नापरः शिवभक्तो वसेन्नित्यं शिवलिङ्गं समाश्रितः स्थाणुलिङ्गाश्रयेणैव स्थाणुर्भवति भूसुराः पूजयाचरलिङ्गस्य क्रमान्मुक्तो भवेद्ध्रुवम् सर्वमुक्तं समासेन साध्यसाधनमुत्तमम् व्यासेन यत्पुरा प्रोक्तम् यच्छ्रुतं हि मया पुरा भद्रमस्तु हि वोऽस्माकम् शिवभक्तिर्दृढास्तु सा य इमं भटतेऽध्यायम् यः शृणोति नरः सदा शिवज्ञानं स लभते शिवस्य कृपया बुधाः। इति श्रीशिवमहापुराणे प्रथमायां विद्येश्वरसंहितायां साध्यसाधनखण्डे शिवलिङ्गमाहात्यवर्णनं नाम अष्टादशोऽध्यायः। ॐ
1: ॐ नमः शिवाय। यू आर लिसनिंग टू shaivam.org रेडियोस 24/7 स्पिरिचुअल चैनल्स फ्रॉम shaivam.org। ॐ नमः शिवाय।

0: அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. ஹர நம பார்வதி பதயே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Discourse. In this, you are about to listen Brahma Sutram commentary in Malayalam, presented by Kaivalyananda Swamigal. Thank you. Om Namah Shivaya.
3: வேதம் படிச்சு நம்மளோட கொண்டு பிராமணியம் வரதில்ல, இதுலேருந்து ஆகும் கழுதையாகும். ஒரு மகாபிராமணன் தான் பறஞ்சிருக்கேன், யாஸ்கன் தான் பறஞ்சிருக்கேன். அதோட பல பரடி விசாரியும் பறையும், அயோஜி சுவாமிகளும் பறையும். அயோஜி சுவாமி பறையும் வாலும் கரையில்லாத பசுக்களொன்னா. வேதம் படிக்கும் எந்த താല്പര്യം മനസ്സിലാക്കാതെ ഇരിക്കുകയും ചെയ്യും. ശ്രോത്രിയൻ എന്ന് പറയുന്നതിന്റെ ശരിയായിട്ടുള്ള അർത്ഥം എന്ന് പറയുന്നത് വേദത്തിന്റെ കാരം കൂടി ഗ്രഹിച്ചവനെന്നാണ്.

நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes,

ஜோதிஷ்வாஹீதிஜோதிஷைவைனகும் சமர்ப்பயத்வாப்ரவத்யத்ஸ்கந்தபி யோரிபி அலப்ரூயாத்யஜத்ய உக்ஷ்வேதேதீஸ்வராவா உக்ஷ்வேதேத் யஜமானஸ்ய ப்ரஜாம் பசூனவிந்தத்தத் இதி மேவாஸ்யாகரதோ அமயத்யேவைஷாஸ்மாத் ஸமிதா துவஸ்யதே.

ஸ்வாஹாப்யாம் காயத்ரீப்யாம் வைஷ்யஸ்ய யத்ரே காயத்ரோ சாதனத்யதோ ப்ரஹ்மணே வாத் ஏதத் விஷமன்னம் கரோதி யஸ்மாத் ப்ரதி பூர்யேதாத் சுப்ரவேஷயேதாபோ வா அக்னேர்யோனி ஸ்வாதேவைனௌ ததாதி புருஷீகுர்யாத் பசுகாமஸ்ய பசவோ வைபுரீஜம் பசுமாந்தபதி ஷ்டாஸ்ஜர்வாஷபுனூர்ஜாஸ்மேதிதூர்ஜமே பசூன் புனரவருந்தே அச்சோயேதி போதத்வதீபியமுபதிஷ்டதே தஸ்மாத் புனஃ பிரபுத்யந்தே த்வாப்யமுபதிஷ்டதே த்விஜமானஃ பிரதிஷ்டித்யை அபேததீதரி சதர்பதாதா இத்யாஹ யமதேவத்யோ அயம் லோகோ யஸ்மாந்யமோ முஷ்ய லோகஸ்யாதிபத்யமானஸ யமதேவத்ய

யத்தமோ நம்மை பலவந்தமர்போர்கேனா ஏதந்தமஸ்திம்பமீதே சப்த புனர்பா.

0: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: அது என்ன பௌரீகி? அது தத்குண சம்விஜ்ஞானோ பௌரீகி. அதுதான் வாக்கியார்த்தம் என்ன? தத்குண சம்விஜ்ஞானோ பௌரீகி. சர்வாதீனி சர்வநாமானி இத்யத்ர சர்வசப்தஸ்யாபி சர்வநாமத்துவம் அபேக்ஷதே கலு. அதுக்குதானே சர்வாதி தத்குண சம்விஜ்ஞான பௌரீகின்னு சொல்றது. ஜென்மனோபி கிரகணம் அபேக்ஷதே, ஜென்மனா சக அன்யேஷாமபி கிரகணம் அபேக்ஷதே. சர்வாதிகணே பட்டிதாக ஏ சப்தாக தேஷாம் சர்வேஷாம் சர்வநாம சம்ஞா அபேக்ஷதே, சர்வசப்தஸ்யாபி அபேக்ஷதே கலு. சர்வசப்தத்தை தவிர்த்து மற்ற சப்தங்களுக்கு மட்டுமா? இல்ல. தர்ஹி சர்வஹா சர்வசப்தஹ ஆதிஹி யஸ்யா இத்யுக்தே சர்வாதி கண. அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி? அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம். அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி. பாணினி காமிக்கல, கணபாடம் பஷாதாகதா. கணபாடம் கணபாடே யஹ ஆத்ய சப்த சஹ ஆதிஹி வர்த்ததே அன்யேஷாம் சர்வ விஸ்வ உபவ உபயதர இத்தியாதி சப்தானாம் ஜென் சர்வசப்தா ஆதோ வர்த்ததே. தத்வத் இங்கே வந்து ஜென்மாதி பஞ்சக கிரகிதம் வர்த்ததே. ஒரு பஞ்சசமுதா பஞ்சபதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதோ கிம் வர்த்ததே? ஜென்ம. இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜன்மாதிகடித சமுதாயஸ்ய ஜன்மாதிகடித பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய ஜென்ம ஸ்திதி பங்கஹ இத்தேவம் விதஸ்ய பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ? ஜென்ம. கதே ஜென்மனஹாபி கிரஹணம் அத்ர லக்ஷண கடகதயா கிரஹணம் வர்த்ததே இதி அஸ்தி தது உக்தம். அதன் நிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வா சம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபி இதி அசம்பந்தஹ தர்மதர்மி பாவ சம்பந்தாபாவஹ. தர்மதர்மி பாவோ ந பவதி
3: பூர்வபக்ஷிண
2: மனசி வித்தியமானம் யுக்தியந்தரம் தபோச்சனை தப குரு இத்த ஆலோசனம் குரு இத்தர்த்த அது ஆலோசனம் பண்றதுக்கு ஒரு லட்சணம் கொடுக்கணும் இல்லையா? லட்சணம் கொடுத்துருக்காரு. ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தரி ஜெகதா ஜென்மாதிகம் யஸ்மாத் பவதி ததேவ பிரம்மா இது இதப்புறம் துவையா ஏவ ஆலோசனியம் இது ஆலோசனார்த்தம் சக பிரேஷித ஆலோசனம் கிருத்வா புன ஆகத அன்னம் பிரம்மேதி வஜானா புன ஆலோசனம் குரு பிரேஷித புன ஆகத பிராணோ பிரம்மேதி வஜானா திருப்பி திருப்பி போய் கடைசியில் வர்ற வர்ற ஆனந்தோ பிரம்மேதி கடைசியில் வரவே இல்லை. அவகதவான் சா அப்புறம் மயா அவகதம் சமயகவான் வாய்த்து அனுவாதம் கருத்தும் ஆகதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரமாட்டான், பெரிய ஒரு வரைக்கும் தான் வருவான். தரி கடைசியில கடைசிதான் இருக்கு. இது இருக்கு ஆனந்தோ பிரம்மேதி வியஜானான் இருக்கு. ஆனந்தா தேவகுள்ளி மாரி பூதானி ஜாயந்தே இது ஒரு ஆனந்தம்னு ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா? தத்து ஏதா ஜாத்தம் ததப்புறம் தஸ்ய ஆனந்தம் ஆனந்த ஏவ கிஞ்சானந்தோ பிரம்மே திவ்யஜானாதித்யத்ர ஆனந்தஸ்ய ஜகஞ்சன்மாதிகார லக்ஷணம் பரிவசிதி சஹா எத் ஞாத்வா ததப்பரம் ந பிரத்யாகதா இத்தியுக்தே தஸ்ய ஞானம் பரிபூர்ணம் ஜாதம் இத்யுகுலார்த்தா இதப்பரம் ந பிரத்யாகதா பிதரம் பிரஷ்டும் தாவத் பர்யந்தம் பிதரம் வருணம் பிதரம் உபசசார ததப்பரம் பிரஷ்னேவ நாஸ்தி தரி எதப்பரம் பிரஷ்னோ நாஸ்தி ததப்ப தத்ர பரிசமாப்தி இது ஞாதவியம் தேன அவகதம் இத்தியர்த்தா கிம் அவகதம் வந்தே ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி தரி ஆனந்தோ பிரம்மா இது அவகதம் இத்தியர்த்தா ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி இத்யத்ர ஆனந்தஸ்ய ஜகஜன்மாதி லக்ஷணம் பரிவசி லக்ஷணம் பரிவசிதி தரி ஆனந்தங்கிற பதார்த்தம் அதுதான் பிரம்மம் தெரியறது இல்லையா தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தஸ்ய இதம் லக்ஷணம் இது இதானிம் அஸ்மாபிர் அவகந்தவியம் தைத்திரியம் படித்துவா ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தே லட்சிய சமன்வய லக்ஷண சமன்வய கர்த்தவியம் அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லட்சணம் பரியவசியதி சரி அப்போ அப்படியே ததி ததி ததை நிர்ணய ஜாத்தா இதானி நிர்ணய ஜாத்தா கலு இதப்பறம் கிமர்த்தம் ஜிஜ்ஞாசா இத்தியுக்தே இன்னொரு உபநிஷத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கு சதேவ சோம்யேதம் அக்ரஆசீத் இத்யுக்த்வா இத்யுக்த்வா ததஹ ஜகதஹ உற்பத்தி உற்பத்தி ஆதிகம் ஶ்ராவயதி சாந்தோக்யோபநிஷத் சதேவ சோம்யேதம் அக்ரஆசீத் இதம் சர்வம் ஜகத் உற்பத்தே பூர்வம் சத்ரூபேண ஸ்திதம் சத்து நேரோன்னு சொல்றா ததஹ இதம் சர்வம் சத்பதார்த்தாத் தஸ்மாத் சத்பதார்த்தாத் இதம் சர்வம் அஜாயத இது ஶ்ராவயதி தத் தேஜோ சிருஜத அது அன்னமசர்ஜத ஆபா சர்வம் அக்ரே அக்ரே சிருஷ்டியும் ஸ்ராவயதி சத்காரியவாதம் இல்ல அது சத்துன்னு பிரம்மத்தை சொல்றது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சத்துன்னு இந்த ஆனந்தமும் அப்படிதான் சச்சிதானந்தம் பிரம்மா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஆனா கேள்வி வரும்பொழுது இப்படிதான் கேள்வி வரணும் நமக்கு சித்தாந்தம் இப்ப எடுக்க வேண்டாம் பூர்வபக்ஷி பிரச்சதி உபனிஷத்துல பல வார்த்தைகள் இருக்கு ஒரு இடத்துல ஆனந்தோ பிரம்மேதி கஜானு இருக்கு சரி ஆனந்தே ஜெகஜன்மாதி காரணத்து ரூப லக்ஷணஸ்ய சமன்வய கர்த்தவியம் தெரியறது இன்னொரு இடத்துல சத்துன்னு வார்த்தை இருக்கு சதேவ சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் இத்யுக்த்வா சதஹ ஜன்மாதி காரணத்துவம் ததஹ சாந்தோக்கிய உபநிஷதி அவகம்யதே
3: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஞானமேவ அபரிச்சின்னம் ஜெகக்காரணம் பிரம்மேத்தி ஏகத்ர விஞ்ஞானம்
2: அத்ராபி ஏகத்ர அத்ரைவ தைத்திரியேவ உபக்ரமம் பஷ்யாமஸ்சேத் ஞானம் பிரம்மான் இருக்கு இப்ப அது சத்திய ரூபமா ஞான ரூபமா சத்திய ரூபே பிரம்மணி லக்ஷண சமன்வய கர்த்தவியோவா ஞான ரூபே பிரம்மணி கர்ம கர்த்தவியோவா சத்ரூபே கர்த்தவியோவா இது லட்சியம் என்ன லட்சிதாவச்சேதகமே தெரிஞ்சுக்க தெரிய முடியல ஞான ரூபே பிரம்மணி இத்தியோகம் ஆயாதம் தரி லக்ஷணம் இதானிம் குத்திர யோஜனியம் இது வயம் ந அவகச்சாம தஸ்மாத் லக்ஷணோக்தி வியர்த்தா லக்ஷணம் ந சம்பவதி இத்தியவ அது ஒண்ணு அது ஒண்ணு தது ஏதே தர்மாக சூத்திரகாரை உக்தாக தர்மாக பிரபஞ்சசிய தர்மாக தத்கதம் பிரம்மணோ லக்ஷணம் சம்பவதி இத்தேக ஆசங்கா ந ததமே ந சக்கியதே இது இதானி ஞானம் ஞான விசிஷ்டே பிரம்மணி ஞானஸ்வரூப ஞானத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா ஆனந்தத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா சத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு அபரத்ர இன்னொரு இடத்துல சச்சிவ ஏவ கேவலா சிவபிரமாத்மா பிரபஞ்சசிய காரணம் அப்படியும் இருக்கு பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே இப்ப நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு ஆனந்தாத்மகம்னு இருக்கு ஞானாத்மகம்னு உபக்ரமத்துல இருக்கு சதாத்மகம்னு இன்னொரு இடத்துல இருக்கு இப்படி பல விதமா தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்து ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்தே ஆனந்த அபேட்சையா அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தியபி சிந்தையிடும் சக்கியதே ஆனந்த சப்தசிய அர்த்தா லோகே பிரசித்தா அதுதான் பிரபஞ்சசிய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சேத் கிம் பிரதீயதே பிரம்மா இது அந்நத் கிம்பி நான் அன்வேஷ்டவியம் ஆனந்த ஆனந்த ஏவ பிரம்ம ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு இது ஆனந்தம் உனக்கு பழக்கமாக ஆனந்த ஏவ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா, ஞானம் பிரம்மா, சத் பிரம்மா, ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி தேஷாம் ஜெகத்காரணத்துவம் இதா உச்சதே தரிஹி விகல்போவா சமுச்சயோவா. விகல்பா, விகல்பம் எப்படி விகல்போவா சமுச்சயோவா? ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்திய ஜெகத்காரணம் இதுவா சாத் அனிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்போ பிரம்மம்னு சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஞானம் ஜெகத்காரணம். லோகத்தில் பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே அது ஞானம். அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பற்றி சொல்றதுன்னு சொன்னால் அது புரிஞ்சிக்கவும் முடியாது. சரி, ஞானம் சொன்னால் என்ன? லோகத்தில் ஞானம், ஞானம்னு என்ன அறிவுன்னு அர்த்தம். அறிவு தெரியறது இல்லையா? அது தெரியாத விஷயமா? தெரியும். அறிவுன்னா என்ன தெரியும்? ஆனந்தம்னா என்ன தெரியும்? அதுதான் பிரம்மம்னு சொல்றது, ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம். தரிஹி ஜெகத்காரணத்தை விகல்பா, இதோ இது இதம் வா ஜெகத்காரணம், தத் வா ஜெகத்காரணம், ஏதத் வா ஜெகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத். தானே கிம் பவதி விகல்பே ஸ்ருதி இல்ல ஸ்ருதஹானி, ஸ்ருதஹானி இத்தியாதி தோஷாக பவந்தி. ஸ்ருதஸ்ய ஹானி விகல்ப பக்ஷே எப்படி?
3: சத்யம் ஞானம் அனந்தம்
2: ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்ய பிரம்மத்வம் இது பவான் ஸ்வீகரோதி. ஆனந்தோ அஹம் சிந்தையான் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவ்யம் ஞானம் பிரம்மா இது வாக்கியஸ்ய அப்ராமாண்யம் ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே. ஹீயதே இத்யஸ்ய அர்த்தம் கா? ஸ்ருதேர் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவ்யம் ஸ்யாத் த்வயா இது தோஷ. தத்ர கர்மணி விகல்போ பவதி, வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி. கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்துனி விகல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா? வஸ்துனி விகல்பா யோகா இத்துக்கே
4: விகல்பம் ஆயோகா
2: விகல்பா வக்தும் ந சக்யதே கர்த்தும் ந சக்யதே. இப்போ இது புரதா புஸ்தகம் அஸ்தி இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹ இது சம்பவதி வா? கடஹ இது பிரமஹ இது சியாத். புஸ்தகம் இத்தியபி நிச்சயஹ கடஹ இத்தியபி நிச்சயஹ, நிச்சயஹ பிரமாத்மக சியாத். பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா? இது வஸ்து அவ்வளோதான், இது ஒரு வஸ்து. இது புஸ்தக ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதான், வேற விதமாக இருக்க முடியாது. தது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து அசமானாதிகரணா தர்மாஸ்து கல்பனீயாக விகல்போ நபதி. கடத்துவாதினா விகல்போ கர்த்தும் சக்கியதே வா? புஸ்தகஸ்ய ந சக்கியதே இத்துக்தே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்பாயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி. தது கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்தே விகல்ப குத்ர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம் இருக்கு, கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும். இப்படி பண்ணலாம், இப்படி அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமாக சில விகல்பங்கள் இருக்கும். முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமாக இருக்குன்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு. அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தால் அது அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்று சமவிகல்பம். சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்துக்கே வைதிகே கர்மணி இத்தேவனா நகராத் நகராந்தரம் கந்தவியம் சேத் அனேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே தேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம். இதம் பிராமாணிக்கம் கலு துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே தேனாபி சக்கியதே இது துவயம் சம்யக். குதா சம்யக் இத்துக்தே கிரியான்வயோ வர்த்ததே கமனக்ரியா துவாரா அன்வய கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி அயமபி மார்க்க சஹகாரி பவதி தஸ்மாத் உபயத்ராபி மார்க்கத்வம் சம்பவதி. வியாகரணசாஸ்திரே சாது சப்தானாம் விகல்போ பவதி சுத்ருத்ருய உபாஸ்யஹ இதுபி சம்யக் சுத்ருய உபாஸ்யஹ இதுபி சம்யக். தத் கதம் விகல்பஹ பவதி இத்துக்தே சப்த பிரயோகத்வாரா பிரயோகஹ இது கிரியா கலு சுத்தி உபாஸ்யா இத்தி துவையா வக்தும் சக்கியதே சுத்தியுபாஸ்யா இத்தி வக்தும் சக்கியதே திதம் ரூபம் துயம் ரூபம் பிரயோகத்வாரா விகல்பா. ஏதோ ஒரு கிரியையே ஆசிரயிச்சுட்டு நீ வேணா விகல்பம் சொல்லலாம். ஒரு வஸ்துவை வச்சுட்டு விகல்பம் சொல்ல முடியுமா? இது புஸ்தகமாக கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம் கடஹா இத்தி சத்தியம் இது பவதி வா ந சக்கியதே. தது இதம் ஜாதம் இதானி ஆனந்தா ஜெகத்காரணம் ததபி சம்யக் ஞானம் ஜெகத்காரணம் ததபி சம்யக் இது கதம் தது ந சம்பவதி நம்பவதி எது உச்சியதே தரி துவயா ஏக மார்க்க ஆனந்த ஜகத்காரணம் இத்தியவ சமயக்க ஞானம் ஜகத்காரணம் இது வதி வாக்கியம் தது அப்பிரமாணம் ததுக்குமே ஸ்துத்தியர்த்தம் உத்தம் இது வக்தவியம் அப்பிரமாணம் இத்தியுக்தே வேதவாக்கியானாம் அப்பிராமணியம் மாஸ்து இது கிருத்வா அது ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்க அவ்வளோதான் தாத்பரியம் கிடையாது இதமே உத்தம் அப்பிராமணிக ஸ்ருதா அந்நியாதி தோஷம் பிரசங்க வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதா அந்நியாதி தோஷாக ஸ்யுஹ் அத்தரி தது வாரணாய கிம் கர்த்தவியம் அத்வேதா சம்பவதி ஸ்ருதா அந்நியாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தா ச இதமபி பவதி அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா இத்யுக்தே வேதா வக்தும் சக்யதே ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா கிம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஆனந்தஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா அதுவா இது வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஜானஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தி அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா பவதி அவ்யவஸ்தா இயமேவ வக்தவ்யா ஏதத் பரிஹாராய கிம் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரியதாம் வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
3: வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மா
2: ததர்த்தம் பூர்வபக்ஷி வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்ம பூர்வபக்ஷி மத்யே சங்கா மத்யே சிந்தா க்ரியதே வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்ம இது அது என்ன தெரியுமா வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மாவிலேயே கர்ம பத்ததியிலே இருக்கு இதானியம் இதம் இதம் வர்த்தது கலு அஸ்மாக்கம் ஸ்மார்த்த பிரயோ கர்மஸ்வபி சூத்திரானுசாரேண வ்யவஸ்தித விகல்பாக பவந்தி ஆஸ்விலாயனஸ்ய ஏவம் ஆபஸ்தம்பஸ்ய ஏவம் ஏகமேவ கர்ம ததபி சம்பிராமணிகம் இதமபி பிராமணிகம் தானே சொல்றது தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்துக்தே ஆஸ்விலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்துக்தே அதுவா யசோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தத்தத் சூத்திரானுசாரேண இது ஏகஸ்மின் கர்மணி வேதா பிரயோக சம்பவதி துவயமபி பிராமாணிகம் தது உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்ய வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் ஏவம் யத் லோகவியவஹாரே வா பவது சாஸ்திரவியவஹாரே வைதிகே வா லௌகிகே வா யத்ர குத்ராபி ஏவம் வ்யவஸ்தா யதி வ்யவஸ்தா சம்பவதி தரி உபயம் பிராமாணிகம் இது நிரூபயிதும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பா இது வியவஹாரம் அஸ்ய இது சர்வம் அவகந்தவியம் கேவலம் வேதாந்த பாடா இத்தேவ அநேகே சாஸ்திர விஷயாக அவகந்தும் சக்கியந்தே பிரசங்கா வ்யவஸ்தித விகல்பா ஆஶ்ரயணே வியாகரணேபி ஆகச்சதி வியாகரணேபி கதாச்சித் குத்ர வ்யவஸ்தித விகல்பா அஸ்தி பஹு வர்த்ததே இதானிம் ஜடிதி கிம் வக்தவ்யம் நஸ்மிதம் பஹு வக்தும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பாஹ பவந்தி தர்ஹி வ்யவஸ்தித விகல்பா ஆஶ்ரயணே கிம் பவதி இத்யுக்தே அப்ரமாண்யம் நாஸ்தி கில த்வயமபி பிராமாணிகம் த்வயமபி பிராமாணிகம் இது பிரகிருதே கதம் வ்யவஸ்தித விகல்பா ஆஶ்ரயணியா வ்யவஸ்தித விகல்பேபி பிரம்மானேகத்துவ பிரசங்கா கடைசியில் அந்த தோஷம் வந்து முடியாது வ்யவஸ்தித விகல்பம்னா எப்படின்னா சிருஷ்டயா பிரதிகல்பம் வித்தியந்தே கிள தரி அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் அந்யஸ்மின் கல்பே ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் ஏவம் ரீத்யா வ்யவஸ்தித விகல்பா தரி ஞானம் பிரம்ம ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது பிரதிபாதகம் எத் வாக்கியம் தஸ்ய தஸ்ய பிராமாண்யம் அஸ்தி கதாச்சித் ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் பவத்யேவ ஹலோ கா தோஷாய உச்சதம் கல்பாந்தரம் பிரத்யேவ தஸ்ய காரணத்வம் அஸ்தி ஏதத் அஸ்து ஜகத காரணம் இத்யேவ குரு ஸ்ருத்யா உக்தம் கல்பாந்தரத்தில் ஒரு ஜெகத்து வருது இல்லையா அந்த ஜெகத்துக்கு அந்த பிரம்மம் காரணம் தானே சரியா போச்சு ததேவ ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா சமுச்சயோவானுரு சமுச்சய பட்சம் கேட்டிருக்கார் சமுச்சய பட்சம் அப்புறம் வரும் விகல்ப பட்சம் இப்போ விசாரிச்சுட்டு இதானும் கதஞ்சித் யோஜயிதும் சக்கியதே கலு ரீதி அவகதா தரி பின்ன பின்ன கல்ப கல்பபேதேன வ்யவஸ்தா அயம் வ்யவஸ்தித விகல்பா அஸ்மின் கல்பே இதமேவ பிரம்ம ஜெகத் காரணம் தஸ்மின் கல்பே ததேவ பிரம்ம ஜெகத் காரணம் இப்படி ஒரு வ்யவஸ்தை இருக்கு ஆனா இதுல ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும் அத்தாபி கஷ்டித் விநிகமனா விரகஸ்து அஸ்தி கிம் பிரம்ம கஸ்மின் கல்பே ஜெகத் காரணம் இது ஸ்ருதி வததி இது தான் நிர்ணாயகம் நாஸ்தி தது அஸ்மாக்கம் விசார விஷயம் மாபூத் இது ததேவ சமாதானம் வக்தும் சக்கியது நஜாயது வயம் வயம் நஜானிமா அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத் காரணம் வா கஸ்மின் கல்பே கீதம் பிரம்ம ஜெகத் காரணம் இது எதுபி நிர்ணயம் நசக்கியதே அந்த ஒரு விநிகமனாக இருக்கு அங்க. இருக்கட்டும், அது நமக்கு நம்மளுடைய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கட்டும். ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது எத் கதிதம் தத் சமயம் கலு தத்ர விரோதம் நாஸ்தி தரி ஸ்ருதே பிராமாண்யம் ரக்ஷிதம் ஏவம் கிரியதாம் இது. தரி கிங் கிருதம் இதானிம் கர்மணி யதா அஸ்மாபிஹி ஆனியதே தத்வதேவ ஆனிதம் ஜகத் சர்ஜன ரூப வியாபாரம் ஆதாய விகல்பகிருத. ஜகத் சர்ஜன ரூபோ யோ வியாபார தே வியாபார பித்தியந்தே யதா நகராந்தர கமனம் இது கமன கிரியா பித்தியதே யுகபந்த சக்கியதே நகராந்தரம் பிரதி யுகபத் தேனாபி மார்க்கேண அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே வா भिन्नभिन्नकाले गन्तुं शक्नोति. एक एव पुरुषः भिन्नभिन्नकाले गन्तुं शक्नोति. तर्हि क्रिययोः भिन्न क्रियायाः आवृत्तिः सम्भवति. क्रियायाः आवर्त्यमानत्वम् आदाय अत एव वस्तुनि विकल्पः तादृशक्रिया आविष्टतया वस्तुनि विकल्पः सम्पादयितुं शक्यते. इदमेव वस्तुनि स्वरूपेण विकल्पायोगेऽपि किञ्चित् क्रियाविष्टतया विकल्पः सम्पादयितुं शक्यते. शास्त्रद्वयस्य प्रामाण्यं सम्पादयितुं शक्यते. சுத்திபாசியா இத்தாபி தசைவ ஏகவாரம் ஏகரீத்தியாயே உச்சாரணம் கர்த்தும் சக்கியதே. பரந்து உச்சாரணம் புன புனஹ ஆவர்த்தது கலு தயா அத்தியேவம் உச்சதாம் ஸ்வஹ அந்யதா உச்சதாம் ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் இது கர்த்தும் சக்கியதே. தரி உச்சாரண ரூப உச்சாரணம் யத்கிமபி யத்கிஞ்சித் க்ரியாவிஷ்ட க்ரியாவிஷ்ட வேஷேண க்ரியாவிஷ்டதயா வஸ்துனி விகல்பஹ சம்பாதயிதும் சக்கியதே. குதஹ க்ரியாயாஹ ஆவர்த்தியமானத்வாத் ததாதாய ததுபயப்பிரதிபாதக வாக்கியஸ்யாபி பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே இது யதாதிருஷ்டம். அந்த வழியில் இது கொண்டு வர்றது. தரி கிம் பவதி கஸ்மிஷ்சித் கல்பே ஜகத் சர்ஜன ரூப கிரியா ஆனந்த ரூப பிரம்மணா காரியம் அந்யஸ்மின் கல்பே ஜகத் சர்ஜன ரூப கிரியா சா கிரியா பித்தியதே தது ஞானாத்மக பிரம்மணா காரியம் இத்தியவம் தது சர்வப்பிரதிபாதக வாக்கியானாம் பிராமாண்யம் சமர்த்தயிதும் சக்கியதே. परंतु इदानीं अन्यः कश्चित् दोषः आगतः. ब्रह्मानेकत्व प्रसंगः अनेकं ब्रह्म ब्रह्म एकं என்று சொல்ல முடியாது. இப்போ ஞானாத்மகம் ब्रह्म வேறே ஆனந்தாத்மகம் ब्रह्म வேறே வரும். तदस्तु अस्तु अनेकं ब्रह्म भवतु तेन किम् इष्टापत्ति इति वक्तुं शक्यते वा न. एकमेव अद्वितीयम् इत्यादि श्रुतिकोपः श्रुतिकोपः श्रुतकार प्रयोगमेव श्रुतिकोपः श्रुति कुप्यति ते अप्रामाण्यं भवति इत्यर्थः. ஆனந்தாத்மகம் அந்நியாதீனா கிமர்த்தம் தேன அந்நியம் பாடயும் சக்கியதே தேன இதமே பாடயும் சக்கியதே தேன விஷய ஜாயத்தை சதவி யுகபத் யுகபத் சர்வம் பாடயும் சக்கியதே ஹலோ தரி அந்நியதன்யத் பாடயும் அந்நிய அந்நிய அபேட்சந்த யுகபத் சர்வம் கர்த்தும் ஏக அசமர்த்த தரி சர்வசக்தி நாஸ்தி இத்யர்த்த சர்வஜ்ஞத்வம் நாஸ்தி சர்வசக்தி நாஸ்தி தானியம் கிரியாயாக விபாக கிரியதே அஸ்மாபி லோக வியவஹாரா எவமேவ பிரவர்த்ததே தத்வதேவ பிரம்மணோபி இத்யுக்தே ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வசக்தித்வம் ந ஏகஸ்யாபி ப்ரஹ்மணா சர்வஜ்ஞத்வம் இது பவிஷ்யதி. தஸ்மாத் ஸ்ருதௌ யாதிருஷம் ப்ரஹ்ம தத்துவம் உச்யதே தத் ந த்வயா நிரூபிதம் ந நைவ நிரூபிதம் ஸ்யாத் அபி ச அநேகத்வாபத்தி ஸா து இதானீமபி திஷ்டதி அநேகத்வம். தரி ப்ரஹ்மண ஏகத்வ ப்ரதிபாதக ஸ்ருதி விரோத ஸ்யாத் ஏதே தோஷாஹ தத்ர சம்பவந்தி. சமாப்யதே சமுச்சய பக்ஷே இது அக்ரே ஆரம்பியதே ஸ்வஹ பக்ஷே.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: ஓ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம் ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பகவத் பக்தஜன் மனிஷா பஞ்சகம் சபேக் சாத் உச்சாரன் கரேங்கே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல் க்ளோஸ் டு சங்கராபர்ணராக கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். த டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம், பிரசன்டட் பை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். நம சிவா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஜோதிஷ்வாதிஷைவைனகும் சமர்த்தயத்வா ப்ரவத்யத்ஸ்கந்தபி யோரிபி அலப்ரூயாத்யஜத்ய உக்ஷ்வேதேதீஸ்வராவா உக்ஷ்வேதேத் யஜமானஸ்ய ப்ரஜாம் பசூனவிந்தத்தத் இதி மேவாத்யாகரதோ அமயத்யேவைஷாஸ்மாத் ஸமிதா துவஸ்யதே.

ஸ்கந்தமனோவசோநாமித்யேந்த்ரியாகாரவத்யமுபதிஷ்டத இந்திரியேனைவாத்மானமும் சமர்த்தயதி த்ருஷ்டவோபரிஷ்டாத் போதோ வை வீர்யம் த்ருஷ்டவோஜஸ்யேவ வீர்யே ப்ரதிஷ்டதிகாரவத்யோக்ரசீயதே பிரதிஷ்டிகாரவத்யேவை தேவா பிரதிஷ்டாப்யஹ்ராஞ்ச ஸ்வர்கஸ்ய லோக ரிஷத்யந்தி ஆஜன்யாவான் புருஷ ஊர்த்வவாஸ்தாவதாவேன நாவினிமீத ஏதாவத்வை குருஷே வீர்யம் வீர்யே ஏனைவ

ீரவத்தமோவேலாம்பலகிரஹிதமஸ்தேலாம் வீரியவத்தமோன்னம் பலமன்னமர்கோஸ்மிதேனபாத்தேதன்னமஸ்திம்பமீதே சப்த புனர்ப.

கலந்தாரியமேதாவத்ரே விஷ்ணோர் விஷ்ணுர்வா ஏதன்னாப்யாவத்மிஷ்டீயத ஊர்ஜா ஆத்மிஷ்டேதவ்யா இத்யாவரோர்வாவுதும்பரோ யதவுதும்பர முலோசலம் பவத்யோர்ஜிவா ஏததக்மிஷ்டீயதே வைஷ்ணவ்யாசாதயதே வைஷ்ணவத்விஷ்யோலோகலக்ஸ்வயைவதேவதயாதைஷோசாப்ரதிவ்யாவாப் ஏததோ கோவீர்யா அனுந்தம்ரியதாஓஜோவா ஏதத்வீர்யம் மத்யதோ அஸ்மேதீயதேதோ மத்யேஜ்யோதிரேவசீயதேயத்ரிக்தமவேக்ஷதக்ஷோதகோ யஜமானஸ்யாலதயத்.

0: சகசிரம் பசூன் பிரபிரம் பசூனா ஆப்னோதி யஸ்யைதா உபஜீவ்யந்தே யவிஷ்டோ வை நாமைஷோ நிஸ்தஸ்மாத் சிந்விதாந்த நவ்யேதி யத்விதீயயா பிராணானஸ்ய யுவதோத்வர்க்கம் ப்ரதிதிஷ்டத்யாரண்யானேவ பசூன் சுகமனோத்ஸ்ருஜதி
1: ஜோதிதஸ்மாதேகஸ்தன்புருஜோத்விபாத் யத்வா ஏதத் கிம் தானி வா ஏதத் கர்யதே தே

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: அது என்ன பௌரீகி? அது தத்குண சம்விஜ்ஞானோ பௌரீகி. அதுதான் வாக்கியார்த்தம் என்ன? தத்குண சம்விஜ்ஞானோ பௌரீகி. சர்வாதீனி சர்வநாமானி இத்யத்ர சர்வசப்தஸ்யாபி சர்வநாமத்துவம் அபேக்ஷதே கலு. அதுக்கு தானே சர்வாதி தத்குண சம்விஜ்ஞான பௌரீகின்னு சொல்றது. ஜென்மனோபி கிரகணம் அபேக்ஷதே, ஜென்மனா சக அந்நேஷாமபி கிரகணம் அபேக்ஷதே. சர்வாதிகணே பட்டிதாக ஏ சப்தாக தேஷாம் சர்வேஷாம் சர்வநாம சம்ஞா அபேக்ஷதே, சர்வசப்தஸ்யாபி அபேக்ஷதே கலு. சர்வசப்தத்தை தவிர்த்து மற்ற சப்தங்களுக்கு மட்டுமா? இல்ல. தர்ஹி சர்வஹா சர்வசப்தஹா ஆதிஹி யஸ்யா இத்யுக்தே சர்வாதி கண. அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி? அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம். அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி. பாணினி காமிக்கல, கணபாடம் பச்சாதாகதா. கணபாடம் கணபாடே யா ஆத்ய சப்தா சஹ ஆதிஹி வர்த்ததே அந்யேஷாம் சர்வ விஸ்வ உபவ உபயதராட்டியாதி சப்தானாம் ஜென் சர்வசப்தா ஆதோ வர்த்ததே. தத்வத் இங்கே வந்து ஜென்மாதி பஞ்சக கிரகிதம் வர்த்ததே. ஒரு பஞ்ச சமுதாய பஞ்ச பதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதோ கிம் வர்த்ததே ஜென்ம இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜென்மாதிகடித சமுதாயஸ்ய ஜென்மாதிகடித பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஜென்ம ஸ்திதி பங்கஹ இத்தேவம் விதஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ ஜென்ம கதே ஜென்மனஹாபி கிரஹணம் அத்ர லக்ஷண கடகதய கிரஹணம் வர்த்ததே இது அஸ்தி தது உக்தம் அதன் நிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வா சம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபி இது அசம்பந்தஹ தர்மதர்மி பாவ சம்பந்தாபாவஹ தர்மதர்மி பாவோ ந பவதி
3: பூர்வபக்ஷிண
2: மனசி வித்தியமானம் யுக்தியந்தரம் தபஆலோசனை தப குரு இத்த ஆலோசனம் குரு இத்தர்த்த அது ஆலோசனம் பண்றதுக்கு ஒரு லட்சணம் கொடுக்கணும் இல்லையா? லட்சணம் கொடுத்துருக்காரு. ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தரி ஜெகதா ஜென்மாதிகம் யஸ்மாத் பவதி ததேவ பிரம்மா இது இதப்புறம் துவயா ஏவ ஆலோசனியம் இது ஆலோசனார்த்தம் சக பிரேஷித ஆலோசனம் கிருத்வா புன ஆகத அன்னம் பிரம்மேதி வஜானா புன ஆலோசனம் குரு பிரேஷித புன ஆகத பிராணோ பிரம்மேதி வஜானா திருப்பி திருப்பி போய் கடைசியில் வர்ற வர்ற ஆனந்தோ பிரம்மேதி கடைசியில் வரவே இல்லை. அவகதவான் சஹ தப்பறம் மயா அவகதம் சமயகவான் வாய்த்து அனுவாதம் கருத்தும் ஆகதா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரமாட்டான், பெரிய ஒரு வரைக்கும் தான் வருவான். தரி கடைசியில கடைசிதான் இருக்கு. இது இருக்கு ஆனந்தோ பிரம்மேதி வியஜானான்னு இருக்கு. ஆனந்தா தேவகுள்ளி மானிபூதானி ஜாயந்தே இது ஒரு ஆனந்தம்னு ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா? தத்து ஏதா ஜாத்தம் ததப்பறம் தஸ்ய ஆனந்தம் ஆனந்த ஏவ கிஞ்சானந்தோ பிரம்மே திவ்யஜானாதித்யத்ர ஆனந்தஸ்ய ஜகஞ்சன்மாதிகார லக்ஷணம் பரியவசிதி சஹ எத் ஞாத்வா ததப்பரம் ந பிரத்யாகதா இத்தியுக்தே தஸ்ய ஞானம் பரிபூர்ணம் ஜாதம் இத்யோகுலார்த்தா இதப்பரம் ந பிரத்யாகதா பிதரம் பிரஷ்டும் தாவத் பரியந்தம் பிதரம் வருணம் பிதரம் உபசசார ததப்பரம் பிரஷ்னேவ நாஸ்தி தரி எதப்பரம் பிரஷ்னோ நாஸ்தி ததப்ப தத்ர பரிசமாப்தி இது ஞாதவியம் தேன அவகதம் இத்தியர்த்தா கிம் அவகதம் அந்த ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி தரி ஆனந்தோ பிரம்மா இது அவகதம் இத்தியர்த்தா ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி இத்தியத்ர ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லக்ஷணம் பரியவசி லக்ஷணம் பரியவசிதி தரி ஆனந்தம் ஒரு பதார்த்தம் அதுதான் பிரம்மம் தெரியறது இல்லையா தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தஸ்ய இதம் லக்ஷணம் இது இதானிம் அஸ்மாபிர் அவகந்தவியம் தைத்திரியம் படித்துவா ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தே லட்சிய சமன்வய லட்சண சமன்வய கர்த்தவியாக அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லட்சணம் பரியவசியதி சரி அப்போ அப்படியே நிர்ணய ஜாத்தா இதானி நிர்ணய ஜாத்தா கலு இது பிறம் கிமர்த்தம் ஜிஜ்ஞாசா இத்தியுக்தே இன்னொரு உபனிஷத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கு சதேவ சோம்யேதம் ஆசீத் இத்தியுக்துவா ததா ஜகதா உற்பத்தி உற்பத்தியாதிகம் ஸ்ராவயதி சாந்தோக்கியோபனிஷத் சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் இதம் சர்வம் ஜகத் உற்பத்தே பூர்வம் சத்ரூபேண ஸ்திதம் சத்து நேதோன்னு சொல்றா ததா இதம் சர்வம் சத்பதார்த்தாத் தஸ்மாத் சத்பதார்த்தாத் இதம் சர்வம் அஜாயதா இது ஸ்ராவயதி தத் தேஜோ சிருஜதா தத் அன்னம் அசிருஜத ஆபா சர்வம் அக்ரே அக்ரே சிருஷ்டியும் ஸ்ராவயதி சத்காரியவாதம் இல்ல அது சத்துன்னு பிரம்மத்தை சொல்றது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சத்து இந்த ஆனந்தமும் அப்படிதான் சச்சிதானந்தம் பிரம்மா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஆனா கேள்வி வரும்பொழுது இப்படிதான் கேள்வி வரணும் நமக்கு சித்தாந்தம் இப்ப எடுக்க வேண்டாம் பூர்வபக்ஷி பிரச்சதி உபனிஷத்துல பல வார்த்தைகள் இருக்கு ஒரு இடத்துல ஆனந்தோ பிரம்மேதி கஜானான்னு இருக்கு சரி ஆனந்தே ஜெகஜன்மாதி காரணத்து ரூப லக்ஷணஸ்ய சமன்வய கர்த்தவியான்னு தெரியறது இன்னொரு இடத்துல சத்துன்னு வார்த்தை இருக்கு சதேவ சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் இத்தியுக்துவா சதா ஜன்மாதி காரணத்துவம் ததா சாந்தோக்கிய உபனிஷதி அவகம்யதே
3: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதி ஞானமேவ அபரிச்சின்னம் ஜெகத் காரணம் பிரம்மேத்தி ஏகத்ர விஞ்ஞானதே
2: அத்ராபி ஏகத்ர அத்ரைவ தைத்திரியேவ உபக்ரமம் பஸ்யாமஸ்சே ஞானம் பிரம்மான் இருக்கு இப்ப அது சத்திய ரூபமா ஞான ரூபமா சத்திய ரூபே பிரம்மணி லக்ஷண சமன்வய கர்த்தவியோவா ஞான ரூபே பிரம்மணி கர்ம கர்த்தவியோவா சத்ரூபே கர்த்தவியோவா இது லட்சியம் என்ன லட்சியதாவச்சேதகமே தெரிஞ்சுக்க தெரிய முடியல

0: శివశబ్దవాచ్యం వస్తు కారణత్వేన
1: సకల పూర్వభావి బ్రహ్మేతి విజ్ఞానం.
0: శివశబ్దవాచ్యమான ஏதோ ஒரு வஸ்து இது பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே. இப்போ நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன? ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு, ஆனந்தாத்மகம்னு இருக்கு, ஞானாத்மகம்னு உபக்ரமத்துல இருக்கு, சதாத்மகம் இன்னொரு இடத்துல இருக்கு. இப்படி பல விதமா தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா? எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்து ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்தி ஆனந்த அபேட்சையா அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தியபி சிந்தயிதும் சக்கியதே. ஆனந்த சப்தஸ்ய அர்த்தா லோகே பிரசித்தா, அதுதான் பிரபஞ்சஸ்ய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சேத் கிம் பிரதீயதே பிரம்மா இது அந்நத் கிமபி நா அன்வேஷ்டவ்யம். ஆனந்த ஆனந்தயோ பிரம்ம ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு, இது ஆனந்தம் உனக்கு பழக்கமா ஆனந்தயோ பிரம்மா. ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா ஞானம் பிரம்மா சத் பிரம்மா ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி தேஷாம் ஜெகத்காரணத்துவம் இதா உச்சதே தரிஹி விகல்போவா சமுச்சயோவா. விகல்ப விகல்பம் எப்படி விகல்போவா சமுச்சயோவா? ஆனந்தோ வா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்திய ஜெகத்காரணம் இதுவா சாத் அன்னிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்போ பிரம்மம்னு சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஞானம் ஜெகத்காரணம். லோகத்தில் பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே அது ஞானம். அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பற்றி சொல்றதுன்னு சொன்னால் அது புரிஞ்சிக்கவும் முடியாது. சரி ஞானம் சொன்னால் என்ன? லோகத்தில் ஞானம் ஞானம்னு என்ன அறிவுன்னு அர்த்தம். அறிவு தெரியறது இல்லையா? அது தெரியாத விஷயமா? தெரியும். அறிவுனா என்ன தெரியும்? ஆனந்தம்னா என்ன தெரியும்? அதுதான் பிரம்மம்னு சொல்றது, ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம். தரிஹி ஜெகத்காரணத்தை விகல்பா இதோ இது இதம் வா ஜெகத்காரணம் தத்வா ஜெகத்காரணம் ஏதத் வா ஜெகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத். தானே கிம் பதி விகல்பே ஸ்ருதி இல்ல ஸ்ருதஹானி ஸ்ருதஹானி இத்தியாதி தோஷாக பவந்தி ஸ்ருதஸ்ய ஹானி விகல்ப பக்ஷே. எப்படி
1: சத்யம் ஞானம் அனந்தம்
0: ஆனந்தஸ்ய பிரம்மத்வம் இது பவான் ஸ்வீகரோதி ஞானஸ்ய பிரம்மத்வம் எத தத் அந்த ஸ்ருதி இப்ப கவனிக்க வேண்டாம் வரும் இல்லையா? தஸ்யாஹ ஸ்ருதேஹ அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஆனந்தோ பிரம்மா இது அகம் சிந்தையாமி. சரி பவான் ஞானம் பிரம்மா இது நஸ்ருதவான் வா? ஸ்ருதவான் தது மயா ந கண்யதே. தரி தஸ்ய அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஞானம் பிரம்மா இது வாக்கியஸ்ய அப்ராமாண்யம் ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே. ஹீயதே இத்தியஸ்ய அர்த்தக ஸ்ருதேர் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஸ்யாத் த்வயா இது தோஷா. தத்ர கர்மணி விகல்போ பவதி வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி. கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்துனி விகல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா? வஸ்துனி விகல்பா யோகா இத்துக்கே
2: விகல்பம் ஆயோகா
0: விகல்பா வக்தும் நசக்கியதே கர்த்தும் நசக்கியதே. இப்போ இது புறதாக புஸ்தகம் அஸ்தி இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹ இது சம்பவதி வா? கடஹ இது பிரமஹ இது சியாத். புஸ்தகம் இத்தியபி நிச்சய கடஹ இத்தியபி நிச்சய நிச்சய பிரமாத்மக சியாத் பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா? புதா வஸ்து அவ்வளோதா, இது ஒரு வஸ்து, இது புஸ்தக ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதா, வேற விதமாக இருக்க முடியாது. தது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து அசமானாதிகரணா தர்மாஸ்து கல்பனீயாக விகல்போ நோதி கடத்துவாதினா விகல்போ கர்த்தும் சக்கியதே புஸ்தகஸ்ய ந சக்கியதே. இத்துக்தே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்பாயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி. தது கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்தே விகல்ப குத்ர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம் கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும். இப்படி பண்ணலாம் இப்படி, அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமா சில விகல்பங்கள் இருக்கும். முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமா இருக்குன்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு, அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தா அது அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்னு சமவிகல்பம். சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்தியுக்தே வைதிகே கர்மணி இத்தியவதா நகராத் நகராந்த்

0: तरं गन्तव्यं चेत् अनेन मार्गेण वा गन्तुं शक्यते, तेन मार्गेण वा गन्तुं शक्यते, मार्गयोर्विकल्पः, इदं सर्वं कथम् आगतम्, इदं प्रामाणिकं खलु, द्वयमपि सम्यक्, अनेनापि मार्गेण गन्तुं शक्यते, तेनापि शक्यते इति द्वयं सम्यक्। कुतः सम्यक् इत्युक्ते क्रियान्वयो वर्तते, गमनक्रियाद्वारा अन्वयः, गमनक्रियायाम् अयमपि मार्गः सहकारी भवति, अयमपि मार्गः सहकारी भवति, तस्मात् उभयत्रापि मार्गत्वं सम्भवति। व्याकरणशास्त्रे साधुशब्दानां विकल्पो भवति, सुधृधृय्य उपास्यः इत्यपि सम्यक्, सुधृय्य उपास्यः इत्यपि सम्यक्। तत् कथं विकल्पः भवति इत्युक्ते शब्दप्रयोगद्वारा, प्रयोगः इति क्रिया खलु, शुद्धि उपास्यः इत्यपि त्वया वक्तुं शक्यते, शुद्ध्युपास्यः इत्यपि वक्तुं शक्यते, द्विधं रूपं द्वियं रूपं प्रयोगद्वारा विकल्पः। ஏதோ ஒரு கிரியையே ஆசிரியச்சு நீ வேணா விகல்பம் சொல்லலாம், ஒரு வஸ்துவை வச்சு விகல்பம் சொல்ல முடியுமா? இது புஸ்தகமா கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம், கடகா இத்தி சத்தியம் இது பவதி வா ந சக்யதே, தது இதம் ஜாதம். இதானிம் ஆனந்தா ஜகத் காரணம், ஆ ததபி சம்யக், ஞானம் ஜகத் காரணம் ததபி சம்யக, இது கதம் தது ந சம்பவதி, ந சம்பவதி எத்தி உச்சதே தரி த்வயா ஏக ஏவ மார்க ஆனந்தா ஜகத் காரணம் இத்தேவ சம்யக, ஞானம் ஜகத் காரணம் இத்தி வததி வாக்கியம் தத அப்ரமாணம், தத் கிமேவ ஸ்துத்யர்த்தம் உக்தம் இது வக்தவ்யம். அப்ரமாணம் இத்துக்தே வேதவாக்கியானாம் அப்ராமாண்யம் மாஸ்து இது கிருத்வா, அது ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்க, அவ்வளோதான், தாத்பரியம் கிடையாது. இதமே உக்தம் அப்ராமாண்ய ஸ்ருதஹான்யாதி தோஷ பிரசங்க, வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதஹான்யாதி தோஷாக ஸ்யுஹ் அதரி தத் வாரணாய கிம் கர்த்தவ்யம், அத்வேதா சம்பவதி ஸ்ருதஹான்யாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தா ச, இதமபி பவதி அவ்யவஸ்தா, அவ்யவஸ்தா இத்யுக்தே த்வேதா வக்தும் சக்யதே, ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா, கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா, கிம் ஆனந்தோ ப்ரஹ்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய ப்ராமாண்யம் ஸ்வீகிருத்ய ஆனந்தஸ்ய ஜகத்காரணத்வம் வக்தவ்யம் வா, அதுவா இது வாக்கியஸ்ய ப்ராமாண்யம் ஸ்வீகிருத்ய ஜானஸ்ய ஜகத்காரணத்வம் வக்தவ்யம் வா, இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா, யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தே அவ்யவஸ்தா, அவ்யவஸ்தா பவதி அவ்யவஸ்தா ஏவமேவ வக்தவ்யா, ஏதத் பரிஹாராய கிம் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ, கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஸ்ரியதாம், வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
1: வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மா,
0: ததர்த்தம் பூர்வபக்ஷி வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ, பூர்வபக்ஷி இது மத்திய சங்கா மத்திய சிந்தா கிரியதே, வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ இது, அது என்ன தெரியுமா, வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மா கர்மாவிலே கர்ம பத்ததியிலே இருக்கு, இதானிம் இதம் இதம் வர்த்ததே கலு அஸ்மாகம் ஸ்மார்த்த பிரயோக கர்மஸ்வபி சூத்ரானுசாரேண வ்யவஸ்தித விகல்பாஹ பவந்தி, ஆஸ்விலாயனஸ்ய ஏவம் ஆபஸ்தம்பஸ்ய ஏவம், ஏகமேவ கர்ம ததபி சம்பிராமணிகம் இதமபி பிராமணிகம் தானே சொல்றது, தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்துக்தே ஆஸ்வலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்துக்தே அதுவா யசோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி, தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தஸ் தத்தத் சூத்திரானுசாரேண இது, ஏகஸ்மின் கர்மணி வேதா பிரயோக சம்பவதி, துவயமபி பிராமாணிகம் தது உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி, பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்ய வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் ஏவம் எத் லோகவியவஹாரே வா பவது சாஸ்திரவியவஹாரே வைதிகே வா லௌகிகே வா எத்ர குத்ராபி ஏவம் வ்யவஸ்தா யதி வ்யவஸ்தா சம்பவதி தரி உபயம் பிராமாணிகம் இது நிரூபயிதும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பஹ இது வ்யவஹார அஸ்ய, எதை சர்வம் அவகந்தவ்யம் கேவலம் வேதாந்த பாடா இத்தேவ ந அநேகே சாஸ்திர விஷயாக அவகந்தும் சக்யந்தே பிரசங்கா, வ்யவஸ்தித விகல்பாஸ்ரயணே வியாகரணேபி ஆகச்சதி, வியாகரணேபி கதாச்சித் குத்ர வ்யவஸ்தித விகல்பஹ அஸ்தி பஹு வர்த்ததே, இதனம் ஜடிதி கிம் வக்தவ்யம் ந ஸ்மிருதம் பஹு வக்தும் சக்யதே, வ்யவஸ்தித விகல்பாஹ பவந்தி தரி வ்யவஸ்தித விகல்பாஸ்ரயணே கிம் பவதி இத்யுக்தே அப்ரமாண்யம் நாஸ்தி கில த்வயமபி பிராமாணிகம், த்வயமபி பிராமாணிகம் இது பிரகிருதே கதம் வ்யவஸ்தித விகல்பாஹ ஆஸ்ரயணியா, வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மானேகத்வ பிரசங்கஹ, கடைசியில் அந்த தோஷம் வந்து முடியாது, வ்யவஸ்தித விகல்பம்னா எப்படின்னா சிருஷ்டயஹ பிரதிகல்பம் வித்தியந்தே கில, தரி அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம், அந்யஸ்மின் கல்பே ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம், ஏவம் ரீத்யா வ்யவஸ்தித விகல்பா, तर्हि ज्ञानं ब्रह्म ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणम् इति प्रतिपादकं यद्वाक्यं तस्य तस्य प्रामाण्यम् अस्ति. कदाचित् ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणं भवत्येव खलु. कः दोषः उच्यतम्?
1: कल्पान्तरं प्रत्येव तस्य कारणत्वम् अस्ति.
0: अस्तु, जगतः कारणम् इत्येव खलु श्रुत्या उक्तं. कल्पान्तरत्र ஒரு ஜெகத் வருது இல்லையா, அந்த ஜெகத்துக்கு அந்த பிரம்மம் காரணம் தானே. சரியா போச்சு. அதுவே ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா சமுச்சயோவானு சமுச்சய பட்சம் கேட்டிருக்கார். சமுச்சய பட்சம் அப்புறம் வரும், விகல்ப பட்சம் இப்போ விசாரிச்சுட்டு இதானி கதஞ்சித் யோஜயிதும் சக்கியதே கலு. ரீதி அவகதா. தரி பின்ன பின்ன கல்ப கல்பபேதேன வ்யவஸ்தா அயம் வ்யவஸ்தித விகல்ப. அஸ்மின் கல்பே இதமேவ பிரம்ம ஜெகத் காரணம், தஸ்மின் கல்பே ததேவ பிரம்ம ஜெகத் காரணம். இப்படி ஒரு வியவஸ்தை இருக்கு. ஆனா இதுல ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும். அத்தாபி கஷ்டித் விநிகமனா விரகஸ்து அஸ்தி கிம் பிரம்ம கஸ்மின் கல்பே ஜெகத் காரணம் இது ஸ்ருதி வததி இது தான் நிர்ணாயகம் நாஸ்தி. தது அஸ்மாகம் விசார விஷயம் ஆபூத் இது தத் ததேவ சமாதானம் வக்தும் சக்கியது. நஜாயது வயம் வயம் நஜானிம அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத் காரணம் வா கஸ்மின் கல்பே கீதம் பிரம்ம ஜெகத் காரணம் இது எதுபி நிர்ணயதும் நசக்கியதே. அந்த ஒரு விநிகமனாவிரகம் இருக்கு அங்க இருக்கட்டும், அது நமக்கு நம்மளுடைய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கட்டும். ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத் காரணம் இது எத் கதிதம் தத் சமயம் கலு தத்ர விரோதம் நாஸ்தி. தரி ஸ்ருதே பிராமாண்யம் ரக்ஷிதம் ஏவம் கிரியதாம் இது. தரி கிங் கிருதம் இதானி கர்மணி யதா அஸ்மாபி ஆனியது தத்வதேவ ஆனிதம் ஜெகத் சர்ஜன ரூப வியாபாரம் ஆதாய விகல்ப கிருத. ஜெகத் சர்ஜன ரூபோ யோ வியாபார தே வியாபார பித்தியந்தே யதா நகராந்தர கமனம் இது கமன கிரியா பித்தியதே யுகபத் நசக்கியதே. நகராந்தரம் பிரதி யுகபத் தேனாபி மார்க்கேண அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே வா. பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி ஏக ஏவ புருஷ பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி. தரி கிரியையோ பின்ன கிரியாயாக ஆவர்த்தி சம்பவதி கிரியாயாக ஆவர்த்தியமானத்துவம் ஆதாய அதேவ வஸ்துனி விகல்ப தாதுஷ கிரியா ஆவிஷ்டதையா வஸ்துனி விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே. இதமேவ வஸ்துனி ஸ்வரூபேண விகல்பாயோகேபி கிஞ்சித் கிரியாவிஷ்டதையா விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே. சாஸ்திரத்வயஸ்ய பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே. சுத்தி பாஸ்யா இது தராபி ததைவ. ஏகவாரம் ஏகரீத்யா ஏ உச்சாரணம் கர்த்தும் சக்கியதே. பரந்து உச்சாரணம் புன புனஹ ஆவர்த்ததே கலு தயா. அத்ய ஏவம் உச்சதாம் ஸ்வஹ அன்யதா உச்சதாம் ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் இது கர்த்தும் சக்கியதே. தரி உச்சாரண ரூப உச்சாரணம் எத்கிமபி எத்கிஞ்சித் கிரியாவிஷ்டரு கிரியாவிஷ்டவேஷேண கிரியாவிஷ்டதையா வஸ்துனி விகல்பா சம்பாதயிதும் சக்கியதே. குதா கிரியாயாக ஆவர்த்தியமானத்வாத் ததாதாய ததுபய பிரதிபாதக வாக்கியஸ்யாபி பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே இது யதாதிருஷ்டம். அந்த வழியில் இது கொண்டு வர்றது. தரி கிம் பவதி கஸ்மிஷ்சித் கல்பே ஜெகத் சர்ஜன ரூப கிரியா ஆனந்த ரூப பிரம்மண காரியம் அந்யஸ்மின் கல்பே ஜெகத் சர்ஜன ரூப கிரியா சா கிரியா பித்தியதே தது ஞானாத்மக பிரம்மண காரியம் இத்தியவம் தது சர்வ பிரதிபாதக வாக்கியானாம் பிராமாண்யம் சமர்த்தயிதும் சக்கியதே. பரந்து இதானிம் அன்யஹ கஷ்டித் தோஷஹ ஆகதகஹ பிரம்மானேகத்வ பிரசங்கஹ. அநேகம் பிரம்ம, பிரம்ம ஏகம் சொல்ல முடியாது. இப்போ ஞானாத்மகம் பிரம்ம வேறே ஆனந்தாத்மகம் பிரம்ம வேறே வரும். ததஸ்து அஸ்து அநேகம் பிரம்ம போது தேனகி இஷ்டாபத்தி இது வக்தும் சக்கியதே வா. ஏகமேவா அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதி கோப ஸ்ருதி கோபான் ஸ்ருத்தகாரர் பிரயோகமே இருக்கு. ஸ்ருதி கோப ஸ்ருதி குப்பியதி இதே அப்ராமாண்யம் பவதி இத்தர்த்தா. சமுச்சய பக்ஷே தேஷாம் தேஷாம் சமுச்சய கேஷாம் பிரம்மணாம் சமுச்சயோ ந பிரம்மண அநேகத்துவம் ஸ்வீகரித்திய சமுச்சயம் குர்மஹ இது பக்ஷேவ ந சம்பவதி. அந்த பட்சம் விசாரிக்கவே இல்லை. பகூனி பிரம்மாணி பவந்து அந்த ஒரு பட்சம் கூட வரலாம் இல்லையா. மிலித்வா ஜெகத் காரணம் பவது இல்லையா. மிலித்வா ஜெகத் காரணம் பவது ஆனந்தாத்மகம் அந்யதா அந்யதா அந்யதா அந்யாதீனா பவேத் அந்யதா நைவ சக்கியது அந்யதா சர்வசக்தித்வம் பஜ்யத ஏகைவ பிரம்ம சர்வசக்தி சே கிமர்த்தம் அந்யேன பிரம்மணா அந்யோபி பிரம்ம எத்தி அபேட்சதே தரி அயம் சர்வசக்தி நாஸ்தி. இவ்வளவுதான். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அதுல பல வேலைகள் பண்ற வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம சாலா அஸ்தி, சாலாயாம் பகுவிதானி காரியாணி கர்த்தவியானி பகவஹ விஷயாக பாடனையா ஏகைக்கம் விஷயம் பாடையதும் ஏகைக்க நியுக்தா. கிமர்த்தம் தேன அந்நியந்த பாடையதும் சக்கியதே தேன இதமேவ பாடையதும் சக்கியதே. तेन विषयः ज्ञायते चेदपि युगपत् युगपत् सर्वं पाठयितुं शक्यते खलु. तर्हि अन्यदन्यत् पाठयितुम् अन्ये अन्ये अपेक्ष्यन्ते. युगपत् सर्वं कर्तुम् एकः असमर्थः. तर्हि सर्वशक्तिर्नास्ति इत्यर्थः. सर्वज्ञत्वं नास्ति, सर्वशक्तिः नास्ति. तदानीं क्रियायाः विभागः क्रियते अस्माभिः. लोकव्यवहारः एवमेव प्रवर्तते. तद्वदेव ब्रह्मणोऽपि इत्युक्ते न एकस्यापि ब्रह्मणः सर्वशक्तित्वं न एकस्यापि ब्रह्मणः सर्वज्ञत्वम् इति भविष्यति. तस्मात् श्रुतौ यादृशं ब्रह्मतत्त्वम् उच्यते तद् न त्वया निरूपितं न नैव निरूपितं स्यात्. अपि च अनेकत्वापत्तिः सा तु इदानीमपि तिष्ठति. अनेकत्वं तर्हि ब्रह्मणः एकत्वप्रतिपादकश्रुतिविरोधः स्यात्. एते दोषाः तत्र सम्भवन्ति. समाप्यते. समुच्चयपक्षे समुच्चयपक्षे इति अग्रे आरभ्यते श्वः पश्यामः.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பகவத் பக்தஜன் மனிஷா பஞ்சகம் சப் எக் சாத் உச்சாரன் கரேங்கே.